0: நீங்க நம்ப மாட்டிக்கோ வேணுமே கேன்சல் நிக்கிங்கம்மா துமங்க திரும்ப நம்மங்கினி பார்த்தானு கம்யூனிட்டி கண்ணி நம்மங்கினி பண்ணாதோ சாய கேன்சல் நான் முறை திரும்ப நம்மங்க கண்ணி மங்கினி தங்கணும் கேன்சல் மெம்பர்ஸ் தங்கற ஏரியா நீங்க மங்கற கேன்சல் ஏரியா சேஞ்ச் கம்மா கருவரங்கத்தை சேவா மங்கினி ஐடியா புடராயிட் சாய கேன்சல் ஐடியா கருதங்கணும் புடராயிட் பிஃபோர் அக்டோபர் 2 பாயிண்ட் தேதாமா LGRR2026.com.au.
1: Station sponsor.
2: The Northern Territory is home to many protected areas and Aboriginal sacred sites that hold deep cultural and spiritual significance. Some locations require permits before you enter. These permits help protect culturally important places, the environment, and the safety of visitors. Always check access requirements before travelling, especially when visiting Aboriginal land or remote areas. Sacred sites are protected by law. It is important to follow all signage, stay on designated tracks, and never disturb cultural landmarks, artifacts, or natural features. If you are unsure whether a permit is required, contact the Northern Land Council, Central Land Council, or visit information provided by the Northern Territory Government before you go. Respect country, respect culture, plan ahead and travel responsibly in the Northern Territory.
3: Hi, this is Kathy Mowboy and you're listening to Tebow Radio, your voice in the bush.
4: Send this one out to all the island lovers out there. Here's a bit of Yaboon, bit of...